பாட்டு சைஸ். ஓ குரு, யுவர் பாத் இஸ் சப்ளைம். And to adhering that, one can shed the dread of the yamas. O Guru Ram Das, take me into your refuge. So, sare milke, let's sing it together, sabralke.